0: 路中主播这么有的千南家的大年新比林青天呢比中龙青年青年空看给龙青家是比蓝一级比林青的是切记对头的安全林青年班格是学下了门天安全林青年入家鸡热路节门这路节杀鸡路节这鸡热路节门这路节杀鸡路节
1: Lo chong chobo chomo yo da, tarang ka, jachi rin lo jia, mun chon lo ju, sar ji lo ju no,